0: கிளாஷு முருகலா தொலைமா நீ கிளாஷு பிளாச்சும்பா ஓ சாஜலா புக்கு தாபுக் பியாங்கு தம்பக்கியா ஆகாரலி ஓசை கொத்தர் கொத்தர் ஓ சாஜலா நீங்க அண்ணா பியாங்கு யாக்கடி கிளாங்காங் தாபுக் பாய்கே தொங்கா நீ இங்கா ஓ சாஜலா
1: ஹைபனலே ஓ ஓசை ஐசுக் மாரி மாரி பியாங் பாசை கலாங் காபா
0: ஓ சாஜலா ஓ சாஜலா ஓடாங்சக் புஷாபா அனி கொக்தை ஹாஸ்பிட்டல் தலாங்காய் தினி அனி புஷா கமனா நாங்கள கமு ஓ சாஜலா நாங்சக் பா ஓ புஷா அங்க தாபு தாம்காய் தொங்கானி பியாங் கிமிக்லாங் அனுமானோ ஓ சா ஓ சா
2: ஓ பாசை தாமங் கதாபு
0: கை பாரதி சப்பாக்கியா ஓ கை பக்தி பண்ணுங்க சப்பாக்கியா ஓகே ஹம்லியா ஹம்லங் சுக்லியா அனி புஷா நோயா கரி கிளாங் தங்க ஓகே அங்க தாம்காய் தொங்கானி ஹாதி பார்சனி சிகாங்கோ நகஸ் கிரே ஹானி புசா ஹோமோ கே போ காலியா ஆனி தலிக ஹாமியா சிகாய் சிவானோ ஆனி புசா கிரே கே கே ஆன கிபி கிளங்கா ஓகே ஹாய் ஹாய்
1: ஹாய் ஹாயாகு பாசை தாகாளை கிரோகதி தாகாளை கிரோகதி தாபு ஓமச சாகரதி மம்தி கே ஓம ஹைரோ உமை கபா தாகேங்ரா
3: ஓ கை பக்ரி ஆவதை சாய் ஹம்லை சுக்லியே கை பக்ரி பைதி ஆசுக்லை கிராதி நங்க சகங்க பைதாங்குரு நுங்லாங்கா புயலானி ஓசை சாரி சுகை மாலியா ஹனின வினிசை கொத்தர் தாய் கரக்சா காரலி ஓசை கொத்தர்ன துபி ஃபைலைக்கியா ஆப ஃபையை சுபு ஹனி சுப்லைக்கியா சர்பாய் சால்பாய் இக தினி ஐசுக் நுவாரி மாரி சிமிக்காய் வியாம் போலாங்கா ஐசுங் சிமிக்கு பாசாய் ருத்துமானி பன கைபக்ரி மாலியா தா வியாம் போலாங்காசிதோ கைபக்ரி நங் பைமானி சாலனோ பரக்காய் கசு கிரிக்கனா தங்கை நாய்பலா கைபக்ரி கிரிக்கா தங் சாப்பானு கிரிக்கா பேபாக் நகை தம்பைக்கா பக்னாய் ரக் ஹாம்சுக்லியா கைபக்ரி ஹாம்சுக்லியா
2: தாமோ தாமோ இமாங்னி கோக்காய் இங்லைக்கியாபா சிலா சாச்சி புக் சுக்ஜாக்மானி சாலோசே தங்கை வானா ஜகை நாயை தொங்கை மாதலாய் ஓ பாபு
1: தங்கா தாக்கா பாபு பசாதிபா தாக்கா பைக்ரோதி முட்டாக் பாஜி நோங்கா காமுங்கர தாமு பஹாய் பஹாய் கே அங்கா ஆபோஸ் சாகராதி ஆதா கேங்கரா
3: கை பக்ரி ஊஸ் காங்கோ புங்காய் சிசிரி காங்கரோ காங்னா தாங்கானி ஜிபுக் சுக்ஜாகோ
1: ஐ கே பா தாமு நி பாகி லோக லோகி நோ கிதல தலாங்கி தாங்கலைய பன்னோர
0: ஓயலி சிமின அங்கா ஹாஸ்பிடல் லோ தலாங்கானி ஹிமானி நோ ஓபோசே ஈகோ ஹம்கானோ ஓ ஜாய் காராலி பைர புனுக்தி நாபு ஹம்கானோ பூபை ஹாமுஹினிசே ஹாஸ்பிடல் தலாங்கா சோய நல்ல தினி ஆனி புசாத்தசே தொங்காமு
3: இஹி ஓ ஆஷா புருக்காய் சினி சாலங்னி புஸ்லா ஜிவுக் சுக்ஜா புருக்காய் ஓ அச்சாய் காராலினோ நாயே ஹாமுய் பாசாரி கேப்லாசா அவசே தாய் போ நாயனி ஹாவுங்சு கரி கேப்லாசா பக்காய் தாவு காஹாம் கருங்காய் ஹாமுய் பேராய் தொங்கியதா மாயினி மான்காய் அனுமான் மாஜரா பேரி நங் காபு தொங்கி
1: ஹையாக்கு நரக் தாபு ஆனி கோக்னு கிச்சா கனாபாய்தி தைக்கா বতাই জেছেকপানো নর কাবলাজি গথাং বাসা হইতাই ফালিয়া ওয়ালাই বুলাই ইংইব তাই মুং সাখানা কৃখা ককাই অবসে নসলা হাই তিনি অমসক চরাই কাহাম থই থামন ইয়াগলো তিনি ও আম চাইয় তাই কেব ভুমা কেব পুফা অম হাই চরাই কাহাম তাই তাক মাসিতুং আবন সেসং তাবো কাহাম কে মানাই লাইছিনাই জিনি আম চাই ছিমিয়া হাসটেগ নাঙ্গই সং আবনো কাহাম কাই বিনি লাঙ্গনো মানজনানে আ লামতি সিছং মা হিমলাই কিনাই অসাই গ্যালারি রক তাইতা তনবাই সিদি আবরু পগি থামাজি ই কোচিনি বাসাইবা বুসলানো হসপিটাল তলাঙ্গি থিং দাসা আব হাইকিনো বনব তলাং থাং আকাইবা হাংকম ইয়াদা তাই কুন কক সু তংলা খামু আরো দংখা জেং মানি খা তাবু অ কথিনো সে জাই জাই খাই বিনি সামনো পালিন না নাংনাই ব্লে আবনো সে ফাডে ইয়া গিয়া খা যতন ফাবিদি ইয়াং